0: அப்துல் விடுதலை பண்றேன் சொல்லிட்டாங்க அக்கா.
1: நீலோ நீலோ நாளாச்சு.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க?
1: அடுத்த வயதால என்னைய ரிலீஸ் பண்றது சொல்லிட்டாங்க சார்.
0: சந்தோஷமா
1: சார் தான் ஹெல்ப் பண்ணாரு சார். அடுத்த வயதாக்கும் நீங்களே வாங்க சார், நீங்க வந்தா தைரியமா இருப்பேன். வரீங்களா சார்?

0: പ്രകൃതി.
1: பின்ன கழட்டிட்டோம் இந்த ஆட்டம் எல்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டு எல்லாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
1: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம், இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க.